0: கண்ண பல கண்ண
1: நீ
0: நோவா பாக்கினாய் தங்கி யஜபான் நீ நோவா பாக்கினாய்